0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 7, புனித இரண்டாம் சிக்ஸ்தோஸ். கிரேக்க நாட்டினை சேர்ந்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் கிபி 257 ஆண்டு திருச்சபையின் 24வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். பல்வேறு பூசல்கள் நிறைந்திருந்த அக்கால திருச்சபையினை செம்மையோடு வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் உயிருக்கு பயந்து பிற தெய்வங்களை வணங்கிய கிறிஸ்துவர்களை மன்னித்து திருச்சபையில் ஏற்றுக்கொண்டார். ரோமி அரசன் வலேரியனால் துன்புற்ற கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் அம்மக்களிடம் கிறிஸ்துவ விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். கிறிஸ்துவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் குருக்களும் கிறிஸ்துவர்களும் கொடூரமாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்று அரசன் வலேரியன் 2 அரசாணைகளை பிறப்பிக்க திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார். அரசன் வலேரியன் வெளியிட்ட அரசாணைகளினால் துன்பங்களுக்கு உட்பட்ட கிறிஸ்துவர்களை குருக்களின் வழியாக பாதுகாத்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ் மக்கள் மறைமுகமாக திருவழிபாடுகளில் பங்கு பெற வழியமைத்தார். ரோமை அரசனின் நேர்மையற்ற கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாது கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பாடுபட்ட திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ் கிபி 258 ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ மறையும் முடக்கப்பட்ட காலத்தில் திருச்சி

0: என் இனிய இதயங்களுக்கு அருட்சகோதரி பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். மறைக்கல்வி என்றால் என்ன மற்றும் மறைக்கல்விக்கு பிள்ளைகளுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, அடிப்படை ஜபங்களை நாம் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். மீண்டுமாக அருட்தந்தை நம் மத்தியிலே இருக்கிறார். உங்கள் அனைவர் சார்பாக அருட்தந்தையை வரவேற்போம். வணக்கம் தந்தையே.
1: வணக்கம்.
0: கடந்த பகுதியில வந்து பிள்ளைகள் எப்படி அந்த தன்னலம் அல்லது தான் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதை மிக தெள்ள தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். அதிலும் குறிப்பாக அடிப்படை ஜபங்களை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், பொருள் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக பகிர்ந்துள்ளீர்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் பிள்ளைகள் வருகிறார்கள் அல்லது பிள்ளைகளுக்கு இந்த ஜபங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தாலும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது இன்றைய கால சூழ்நிலையில்?
1: இது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா இதுக்கு ஒரே பதில சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய மறைமாவட்டத்துல வந்து இந்த குளித்துறை மறைமாவட்டம் கோட்டார், நான் சொல்றது கோட்டாறு குளித்துறை ரெண்டுக்குமே பிறந்ததா தான் இருக்கும். அந்த மறைமாவட்டத்துல பெற்றோர் மறைக்கல்வி என்று ஒன்று இருக்கிறது. ஆமா, என்ன செய்வாங்கன்னா பல ஊர்கள்லயும் இருக்குது. சில ஊர்கள்ல கொஞ்சம் பேர் வருவாங்க, சில ஊர்கள்ல வந்து பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அவங்க மறைக்கல்வி வகுப்புக்கு விட்டுட்டு அவங்களும் அவங்களுக்குள்ள மறைக்கல்வியில இருப்பாங்க. அந்த மாதிரி பெற்றோர் மறைக்கல்வி இருக்கிற இடத்துல அவர்களுடைய பாடத்திட்டம் பாடப்புஸ்தகங்கள் எல்லாம் அது வேற கேள்வி. ஆனா அவர் மறைக்கல்வி என்று ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பிள்ளைகளுக்கு. பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளும் அங்க வகுப்புல இருப்பாங்க. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கக்கூடிய ஆர்வம் உண்மையிலேயே இந்த இறை நம்பிக்கை பயிற்சிக்காக வரணுங்கிற ஆர்வம் இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பொதுவா மறைக்கல்வி வர்றவங்களுக்கு, மறைக்கல்வி வகுப்புகள்ல பங்கெடுக்கிறவங்களுக்கு, ஒழுங்கா பங்கெடுக்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. பரிசுக்காக வரக்கூடிய
0: ஒரு
1: ஆமா குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கலாம், பிள்ளைகளை அனுப்புறது. ரெண்டாவது, மறைக்கல்வியில சிறு சேமிப்பு பல ஏறக்குறைய எல்லா பங்குகள்லையும் மறைக்கல்வி முடிந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறு சேமிப்பு காசு கொண்டு வந்து கொடுத்து அவங்க போட்டுட்டு டிசம்பர்லயோ அல்லது ஈஸ்டருக்கு பிறகு அந்த முடிக்கிற நேரத்திலயோ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பயன்படும். டிசம்பர் கடைசி இல்லைன்னா கிறிஸ்மஸ் செலவுக்கு பயன்படும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு செலவுக்கு பயன்படும் சொல்லிட்டு ஒரு சிறு சேமிப்பு. அந்த சிறு சேமிப்புக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க. மூன்றாவது, நிறைய பிள்ளைகள் என்னன்னா பிள்ளைகள் பெற்றோரும் அப்படிதான் அந்த நேரத்துல வந்து எல்லாரும் சந்திக்க முடியும், பிள்ளைகள் கொஞ்சம் விளையாடலாம். இது நான் தவறு என்று சொல்லல, ஏதாவது ஒரு மோட்டிவேட்டர் இருக்குது, அவங்கள செயல் தூண்டல் இருக்குது. இத நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை பயிற்சியாகவும் பயன்படுத்தலாம், ஒரு தற்கடப்பு பயிற்சிக்கும் பயன்படுத்தலாம். அது வந்து ஆசிரியர்களுடைய பயிற்சி, பெற்றோருடைய ஒரு பயிற்சி. பெற்றோர்களுக்கு மறைக்கல்வி மட்டும் இல்ல, இவங்க படிக்கிற அந்த பாடங்களை அல்லது ஒரு வகுப்புல என்ன கிடைச்சதோ அது வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, அவங்க அதை பற்றி கொஞ்சம் கலந்தாய்வு செய்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். முன்னாடி இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல நாங்க வந்து இந்த ஃபேமிலி கேட்டகரைசேஷன் ஒரு முயற்சி பண்ணோம். அது நோட்ஸ் தயாரிச்சு அன்பியங்கள் வழியாக தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். எத்தனை பேர் அது பார்த்தாங்கன்னு தெரியாது. அதுனா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்கும், பெற்றோருக்கு என்ன அதுல இருக்குது, இளைஞர்களுக்கு என்ன, குழந்தைகளுக்கு என்ன, அந்த மாதிரிப்பட்ட செக்ஷன் செக்ஷனாக எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த அதை படிச்சு அதை டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஷன் இருக்கு. இதுல வந்து நீங்க இதை கலந்தாய்வு பண்ணுங்க. அது முக்கியமாக என்னன்னா அந்தந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள வாசகங்கள் அடிப்படையில, நற்செய்தி அடிப்படையில அந்த அதை அந்த அருள் பணியாளர் அதையும் இங்க கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம். ஆனா எல்லாமே முயற்சிகள் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு அது பயன்படுத்தப்படுதுங்கிறது வந்து ஒரு கேள்வி. மற்ற முயற்சிகளை இன்னும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்திட்டம் இருந்தாலும் அவங்க குடும்பங்கள்லயும் அந்த என்ன மறைக்கல்வி ஆக்கத்துக்கு உள்ள மிக முக்கியமான தளம் குடும்பம் தான். ஏன்னா மறைக்கல்வி ஒரு திரு அவை செயல்னு சொல்லும் போது அது ஒரு குடும்பத்துல ஒரு சமூகத்துல தான் அந்த செயலாக்கம் பெறும். முதல் சமூகம் குடும்பம், இரண்டாவது அன்பியம், மூன்றாவது பங்கு என்ற பெரிய சமூகம். இந்த மூன்று தளங்களையும் நம்ம சரியாக பயன்படுத்துறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த மூன்று தளங்கள்லையும் என்னன்னா பெற்றோர், அடுத்து ஆசிரியர்கள்ட்ட வந்தோம்னு சொன்னா ஆசிரியர்கள் இதை வந்து ஒரு அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து இது ஊதியம் இல்லாத ஒரு பணி, ஒரு ஒரு பணி, ஒரு தன்னார்வ பணி. அதனால அவங்களை ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகா செய்யறாங்க. நேரத்தை செலவிட்டு முன் தயாரிப்பு செய்யறது, அடுத்து இங்க வந்து கிளாஸை நல்ல ஆக்டிவா நடத்துறது, அவங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவ் இந்த படைப்பாற்றல் திறன் இருந்துன்னு சொன்னா விளையாட்டுகள் கேம்ஸ் எல்லாம் அவங்களே உருவாக்குறாங்க. எங்கேயாவது ஒரு கேம் பார்த்தாங்கன்னு சொன்னா அதை அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி

0: வடிவமைக்கிறது, அது சேர அந்த கேம்ஸ் மூலமாக எல்லா பாடத்தையும் நம்ம கேம்ஸ் மூலமாக கற்றுக் கொடுக்க முடியும். வேர்ட் கேம் அல்லது ஆக்ஷன் கேம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா பல ஆசிரியர்கள் வந்து அந்த நேரத்துல தான் புத்தகத்தை கொண்டு வந்து வாசிக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அதனால மறைக்கல்வி ஆசிரியர்களும் பெற்றோரும் ஒரு கூட்டு முயற்சியாக எடுத்தாங்கன்னா, நான் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு புக்கும் இறை நம்பிக்கை உருவாக மறைக்கல்வி ஒரு அறிமுக நிலையிட்டு முன்னாடி நான் அந்த ஒரு ஏறக்குறையற்றின் 10 ஆண்டுகள் திருச்சி சென்ட் பால்ஸ்ல வந்து மறைக்கல்வியல் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். அதனுடைய ஒரு ஃப்ரூட்டாக, அதனுடைய ஒரு விளைவாக சின்ன புஸ்தகம் தான். அதில் இதுக்குற சில மறைக்கல்வி ஆசிரியர்கள் பெற்றோரை ஆண்டுக்கு ஒரு முறையாக சந்திக்க வேண்டும். அவங்க பிள்ளைகளுடைய இண்டிவிஜுவல் பெற்றோரை அந்த பிள்ளைகளோட சேர்த்தோ பிள்ளைகள் இல்லாம அப்ப எப்படி சந்திக்க வேண்டும் என்றும் அதை நான் குறிச்சிருக்கேன். எந்த காரணம் கொண்டு பிள்ளைகளை குறைவுகளை சொல்லக்கூடாது. குறைகளை சொல்லியாச்சுன்னா அது வந்து நெகட்டிவ், அதாவது எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நல்ல பாசிட்டிவா ஒரு டீச்சருக்கும் பெற்றோருக்கு இடையில ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னா அது பிள்ளைகள்கிட்ட நல்ல தாக்கத்தை செலுத்தும். அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம்னா இன்றைக்கு அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. சில முதல்ல ஆசிரியர்களுக்கு டைம் கிடைக்கணும், அதுக்கு ஒரு வாரத்துல கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது இது பெற்றோர் டைம் கிடைக்கணும். இன்னொன்னு எங்க பகுதியில எல்லாம் ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த போட்டிகளுடைய விளைவு தான் அது. எல்லா ஊர்லயுமே ஒரு வகையான பிளவுகள் இருக்குது. பிள்ளைகள் வந்து அவங்க எதிர் அணியில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, இவங்களை அவங்க சந்திக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணி முயற்சி எடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு இடையில உள்ள இந்த மறைக்கிளி என்பது இறை நம்பிக்கை பயிற்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஆசிரியருடைய முயற்சி அல்ல. அது ஒரு பங்குடைய முயற்சி மட்டுமல்ல, பெற்றோரும் பெற்றோரும் குடும்பம் சேர்ந்துதான் அந்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து நம்பிக்கை. அடுத்து என்ன பெற்றோர் செய்ய வேண்டியது இன்னொன்னு என்னன்னா, பிள்ளைகள் இந்த குழந்தை உளவியல்ல வந்து ஒரு நியதி உண்டு. என்னன்னா குழந்தைகள் அல்ல சின்ன குழந்தைகள் நாம் சொல்வதை செய்ய மாட்டார்கள், நாம் செய்வதைத்தான் செய்வார்கள். அதனால இங்க படிக்கிறதெல்லாம் குடும்பத்துல பிள்ளைகள் வரும்போது படிச்சதுக்கு எதிர்மறையாக நடக்கும் போது அது குழந்தைகளுக்கு பெரிய இடர்ல ஆகிறது மட்டுமல்ல, படிச்சது எல்லாமே மறந்துடும். அன்பு செய்யணும், உண்மை பேசணும்னு படிப்பாங்க. வீட்டுல வந்தோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அந்த பிள்ளைக்கு அன்பு செய்யறதெல்லாம் மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு குடும்பம் வந்து உண்மையிலேயே நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் உருவாக்கம் பற்றி கூட தெரியாது. திருமண பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க, அதுல வந்து குழந்தைகள் உருவாக்கம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆயிருக்கலாம், அது போதாது. குழந்தை உருவாக்க பயிற்சி வந்து நிறைய கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அதெல்லாம் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைகள் முன்னால நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய உணர்வுகளை குழந்தைகள் உள்வாங்குவாங்க. ஆமா, நம்முடைய சிந்தனைகளை குழந்தைகள் உள்வாங்குவாங்க. நம்முடைய வார்த்தைகளை மட்டுமல்ல நம்முடைய நினைப்பை உள்வாங்குவாங்க. அதெல்லாம் பெற்றோருக்கு சொல்லி கொடுத்து குழந்தைகள் வந்தாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். இந்த மாதிரி இப்படி எல்லாம் சேர்ந்து வரும்போதுதான் அந்த குழந்தை வளர்ப்பாக இருந்தாலும் சரிதான், குழந்தையுடைய நம்பிக்கை பயிற்சியா இருந்தாலும் சரிதான், அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: நன்றி ஃபாதர். குறிப்பா பெற்றோர்களுடைய பங்களிப்பு இந்த பிள்ளைகள் இறை நம்பிக்கையில் வளர அல்லது இந்த மறைக்கல்வியில் வளர எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். அது மட்டுமல்லாமல் மறைக்கல்வி என்பது வெறும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் தான். இப்ப உங்களுடைய மறை மாவட்டத்துல பிள்ளைகளுக்கென ஒரு மறைக்கல்வி வகுப்பு, பெற்றோர்களுக்கென ஒரு மறைக்கல்வி வகுப்பு இருப்பதினால் பிள்ளைகள் இயல்பாக அந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு வருகிறார்கள், முடிந்த பிறகு எல்லோரும் செல்கிறார்கள் என்று மிக அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை பற்றி கூறினீர்கள். இந்த நிகழ்வை பார்க்கிற இன்னும் பலரும் இவ்வாறு செயல்படக்கூட இந்த அமர்வு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மிக்க நன்றி ஃபாதர்.
0: தேங்க்யூ.
1: இனிய இதயங்களே, அருட்தந்தையோடு மிக அழகாக மறைக்கல்வி வகுப்பிலே பெற்றோர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதை நமது வாழ்வாக்க கூட நாம் முயற்சிக்கலாம் என்பதையும் பரிந்துரைக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: அசிசியில் உள்ள தேவதூதர்களின் புனித மரியா பேராலயத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றியதை தொடர்ந்து இளைஞர் பிரதிநிதியான பிரான்சிஸ்கோ வரோனே அவர்கள் திருத்தந்தைக்கு தனது நன்றியை தெரிவித்தார். திருத்தந்தையின் வருகை ஓர் அரவணைப்பு என்றும், பேதுருவின் வாரிசு இறைமக்களுடன் நம்பிக்கைகளிலும் போராட்டங்களிலும் இணைந்து நடக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்றும் அவர் கூறினார். அசிசியில் கூடியிருந்த இளைஞர்கள் சார்பில் பேசிய வரோனே அவர்கள், திருத்தந்தையின் இருப்பு நன்மையை தேர்ந்தெடுக்கவும், நற்செய்தியில் நம்பிக்கை கொள்ளவும், கிறிஸ்துவால் மனித இதயங்களை மாற்ற முடியும் என்று நம்பவும் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது என்று குறிப்பிட்டார். இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் தனிமை மற்றும் பிளவு உணர்வுகளை சுட்டிக்காட்டிய அவர், அசிசியில் பெற்ற அனுபவம் இயேசு அனைவரையும் ஒன்றிணைக்கிறார், எவரும் தனியாக இல்லை என்பதை உணர்த்தியதாக கூறினார். திருத்தந்தையின் ஆயர் விருது வாக்கான இன் எலோ யுனோ அவரில் நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டிய பிரான்சிஸ்கோ வரோனே அவர்கள், கிறிஸ்துவில் எவரும் அந்நியர் அல்லர், எவரும் விளக்கப்பட்டவர்களும் அல்லர் என்றும், அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்றும் கூறினார்.
2: அசிசியில் இளைஞர்களுடனான திருத்தந்தையின் சந்திப்பு தொடங்கிய போது உம்புரியா மற்றும் சார்டினியா பகுதிகளின் சிறார் பிரான்சிஸ்கன் சபை மாநில தலைவரான அருள் தந்தை மார்கோ வியானல்லி அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களை அன்புடன் வரவேற்றார். இந்த சந்திப்பு புனித வானதூதர்களின் மரியா பேராலயத்திற்கு முன்புள்ள சதுக்கத்தில் நடைபெற்றது. திருத்தந்தையை வரவேற்று உரையாற்றிய அருள் தந்தை வியானல்லி அவர்கள் அசிசியை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் என்று வர்ணித்தார். எளிமை, சகோதரத்துவம் மற்றும் அமைதி ஆகியவற்றின் வழியாக இங்கு நற்செய்தி தொடர்ந்து வாழ்ந்து காட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியாரால் மிகவும் நேசிக்கப்பட்ட போர்சியங்கோலா சிற்றாலயம் நற்செய்தியை தழுவி அமைதியின் கருவிகளாக மாறுவதற்கு மக்களை தூண்டும் புனித இடமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போர்சியங்கோலாவை சுற்றி ஒன்று கூடி நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் சகோதரத்துவத்தின் பயணத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சிறந்த உலகை கட்டி எழுப்புவதில் இளைஞர்கள் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் செயல்பாட்டுடன் பங்கேற்பவர்களாக மாற இந்த சந்திப்பு ஊக்கமளித்ததாக அவர் வலியுறுத்தினார்.
1: இந்த ஆண்டு நவம்பர் 6-8 வரை தென்னமெரிக்க நாடான உருகுவேக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மேற்கொள்ளும் திருத்தூது பயணம் இறையருள், எதிர்நோக்கு மற்றும் புதுப்பித்தலுக்கான தருணமாக கருதி அங்குள்ள உள்ளூர் திரு அவை திருத்தந்தையை வரவேற்க தயாராகி வருகிறது. இந்த திருத்தூது பயணம் குறித்து பேசிய உருகுவே ஆயர் பேரவையின் தலைவர் ஆயர் மில்டன் ட்ரகோலி அவர்கள், திருத்தந்தையின் இந்த பயணம் கத்தோலிக்கர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும், திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கவும் உதவும், விலைமதிப்பற்ற கொடை என்று குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தையின் வருகை கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களை தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்க தூண்டும் என்றும், நாடு முழுவதற்கும் அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் செய்தியை வழங்கும் என்றும் ஆயர் கூறியுள்ளார். நவீன உலகோடு உரையாடலில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பு லத்தீன் அமெரிக்காவில் அதிக மதசார்பற்ற நாடுகளில் ஒன்றான உருகுவேக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மரியாதை, சேவை மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் வழியாக திரு அவை தனது கிறிஸ்தவ சாட்சியை வழங்குவதற்கு முயற்சி செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களுக்கு பிறகு உருகுவே நாட்டிற்கு வருகை தரும் 2 திருத்தந்தையான திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இந்த பயணம் உள்ளூர் திரு அவைக்கும் ரோமை திரு அவைக்கும் இடையிலான நெருக்கமான பிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்றும் ஆயர் மில்டன் ட்ரகோலி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: புனித பூமியில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் நிறைவேற்றப்படாத தொடர்ச்சியான அமைதிக்கான வாக்குறுதிகளால் சோர்வடைந்துள்ளனர் என்று எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை கர்தினால் பிட்சபாலா அவர்கள் தெரிவித்தார். நட்பு மற்றும் நம்பிக்கைக்கான உலகளாவிய இல்லத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இத்தாலியின் அசிசிக்கு சென்றிருந்த போது கர்தினால் பிட்சபாலா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அப்பகுதியின் தற்போதைய நிலைமையை போரும் இல்லை, அமைதியும் இல்லை என்று விவரித்த அவர், காசா, மேற்கு கரை, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய பகுதிகளில் இடம்பெறும் வன்முறை தொடர்ந்து அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஏற்படும் ஏமாற்றங்கள் மக்கள் மத்தியில் ஆழமான அவநம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன என்றும், இதனால் உண்மையாகவே நல்ல செய்திகள் கிடைக்கும் போது கூட அவற்றை நம்புவது மக்களுக்கு கடினமாகியுள்ளது என்றும் கர்தினால் கவலை தெரிவித்தார். இருப்பினும் உரையாடல், நல்லிணக்கம் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தல் ஆகியவற்றுக்காக தொடர்ந்து உழைக்கும் இளைஞர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வழியாக நம்பிக்கையின் ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 7 புனித இரண்டாம் சிக்ஸ்தோஸ். கிரேக்க நாட்டினை சேர்ந்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் கிபி 257 ஆண்டு திருச்சபையின் 24வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். பல்வேறு பூசல்கள் நிறைந்திருந்த அக்கால திருச்சபையினை செம்மையோடு வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் உயிருக்கு பயந்து பிற தெய்வங்களை வணங்கிய கிறிஸ்துவர்களை மன்னித்து திருச்சபையில் ஏற்றுக்கொண்டார். ரோமை அரசன் வலேரியனால் துன்புற்ற கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் அம்மக்களிடம் கிறிஸ்துவ விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். கிறிஸ்துவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் குருக்களும் கிறிஸ்துவர்களும் கொடூரமாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்று அரசன் வலேரியன் 2 அரசாணைகளை பிறப்பிக்க திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார். அரசன் வலேரியன் வெளியிட்ட அரசாணைகளினால் துன்பங்களுக்கு உட்பட்ட கிறிஸ்துவர்களை குருக்களின் வழியாக பாதுகாத்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ் மக்கள் மறைமுகமாக திருவழிபாடுகளில் பங்கு பெற வழியமைத்தார். ரோமை அரசனின் நேர்மையற்ற கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாது கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பாடுபட்ட திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ் கிபி 258 தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ மறையும் முடக்கப்பட்ட காலத்தில் திருச்சபையினை நேர்த்தியோடு வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித இரண்டாம் சிக்ஸ்தூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவர் என்பதால் துன்புறுகிற மக்களுக்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்களுக்கு அருட்சகோதரி பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். மறைக்கல்வி என்றால் என்ன மற்றும் மறைக்கல்விக்கு பிள்ளைகளுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, அடிப்படை ஜபங்களை நாம் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். மீண்டுமாக அருட்தந்தை நம் மத்தியிலே இருக்கிறார். உங்கள் அனைவர் சார்பாக அருட்தந்தையை வரவேற்போம். வணக்கம் தந்தையே.
4: வணக்கம்.
3: கடந்த பகுதியில வந்து பிள்ளைகள் எப்படி அந்த தன்னலம் அல்லது தான் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதை மிக தெள்ள தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். அதிலும் குறிப்பாக அடிப்படை ஜபங்களை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், பொருள் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக பகிர்ந்துள்ளீர்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் பிள்ளைகள் வருகிறார்கள் அல்லது பிள்ளைகளுக்கு இந்த ஜபங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தாலும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது இன்றைய கால சூழ்நிலையில்?
4: இது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா இதுக்கு ஒரே பதில சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய மறைமாவட்டத்துல வந்து இந்த குளித்துறை மறைமாவட்டம் கோட்டார், நான் சொல்றது கோட்டாறு குளித்து ரெண்டுக்குமே பிறந்ததா தான் இருக்கும். அந்த மறைமாவட்டத்துல பெற்றோர் மறைக்கல்வி என்று ஒன்று இருக்கிறது. ஆமா, என்ன செய்வாங்கன்னா பல ஊர்கள்லயும் இருக்குது. சில ஊர்கள்ல கொஞ்சம் பேர் வருவாங்க, சில ஊர்கள்ல வந்து பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அவங்க மறைக்கல்வி வகுப்புக்கு விட்டுட்டு அவங்களும் அவங்களுக்குள்ள மறைக்கல்வியில இருப்பாங்க. அந்த மாதிரி பெற்றோர் மறைக்கல்வி இருக்கிற இடத்துல அவர்களுடைய பாடத்திட்டம் பாடப்புஸ்தகங்கள் எல்லாம் அது வேற கேள்வி. ஆனா அவர் மறைக்கல்வி என்று ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது, அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பிள்ளைகளுக்கு. பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளும் அங்க வகுப்புல இருப்பாங்க. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கக்கூடிய ஆர்வம் உண்மையிலேயே இந்த இறை நம்பிக்கை பயிற்சிக்காக வரணுங்கிற ஆர்வம் இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பொதுவாக மறைக்கல்வி வர்றவங்களுக்கு, மறைக்கல்வி வகுப்புகளில் பங்கெடுக்கிறவங்களுக்கு, ஒழுங்கா பங்கெடுக்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. பரிசுக்காக வரக்கூடிய
3: ஒரு
4: ஆமா குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கலாம் பிள்ளைகளை அனுப்புறது. இரண்டாவது, மறைக்கல்வியில சிறு சேமிப்பு பல ஏறக்குறைய எல்லா பங்குகள்லையும் மறைக்கல் முடிந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறு சேமிப்பு காசு கொண்டு வந்து கொடுத்து அவங்க போட்டுட்டு டிசம்பர்லயோ அல்லது ஈஸ்டருக்கு பிறகு அந்த முடிக்கிற நேரத்திலயோ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பயன்படும். டிசம்பர் கடைசியிலன்னா கிறிஸ்மஸ் செலவுக்கு பயன்படும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு செலவுக்கு பயன்படும் சொல்லிட்டு ஒரு சிறு சேமிப்பு. அந்த சிறு சேமிப்புக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க. மூன்றாவது, நிறைய பிள்ளைகள் என்னன்னா பிள்ளைகள் பெற்றோரும் அப்படிதான் அந்த நேரத்துல வந்து எல்லாரும் சந்திக்க முடியும், பிள்ளைகளும் விளையாடலாம். இது நான் தவறு என்று சொல்லல, ஏதாவது ஒரு மோட்டிவேட்டர் இருக்குது, அவங்கள செயல் தூண்டல் இருக்குது. இத நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை பயிற்சியாகவும் பயன்படுத்தலாம், ஒரு தற்கடப்பு பயிற்சிக்கும் பயன்படுத்தலாம். அது வந்து ஆசிரியர்களுடைய பயிற்சி, பெற்றோருடைய ஒரு பயிற்சி. பெற்றோர்களுக்கு மறைக்கல்வி மட்டும் இல்ல, இவங்க படிக்கிற அந்த பாடங்களை அல்லது ஒரு வகுப்புல என்ன கிடைச்சதோ அது வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, அவங்க அதை பற்றி கொஞ்சம் கலந்தாய்வு செய்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். முன்னாடி இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல நாங்க வந்து இந்த ஃபேமிலி கேட்டகரைசேஷன் ஒரு முயற்சி பண்ணோம், அது நோட்ஸ் தயாரிச்சு அன்பியங்கள் வழியாக தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். எத்தனை பேர் அது பார்த்தாங்கன்னு தெரியாது. அதுன்னா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்கும், பெற்றோருக்கு என்ன அதுல இருக்குது, இளைஞர்களுக்கு என்ன, குழந்தைகளுக்கு என்ன, அந்த மாதிரிப்பட்ட செக்ஷன் செக்ஷனாக எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து அந்த அதை படிச்சு அதை டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஷன் இருக்கு. இதுல வந்து நீங்க எது கலந்தாய்வு பண்ணுங்க. அது முக்கியமாக என்னன்னா அந்தந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள வாசகங்கள் அடிப்படையில, நற்செய்தி அடிப்படையில அந்த அதை அந்த அருள் பணியாளர் அதையும் இங்க கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம். ஆனா எல்லாமே முயற்சிகள் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு அது பயன்படுத்தப்படுதுங்கிறது வந்து ஒரு கேள்வி. மற்ற முயற்சிகளை இன்னும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்திட்டம் இருந்தாலும் அவங்க குடும்பங்கள்லையும் அந்த என்ன மறைக்கல்வி ஆக்கத்துக்கு உள்ள மிக முக்கியமான தளம் குடும்பம் தான். ஏன்னா மறைக்கல்வி ஒரு திரு அவை செயல்னு சொல்லும் போது அது ஒரு குடும்பத்துல ஒரு சமூகத்துல தான் அதை செயலாக்கம் பெறும். முதல் சமூகம் குடும்பம், இரண்டாவது அன்பியம், மூன்றாவது பங்கு என்ற பெரிய சமூகம். இந்த மூன்று தளங்களையும் நம்ம சரியாக பயன்படுத்துறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த மூன்று தளங்கள்லையும் என்னன்னா பெற்றோர், அடுத்து ஆசிரியர்கள்ட்ட வந்தோம்னு சொன்னா ஆசிரியர்கள் இதை வந்து ஒரு அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து இது ஊதியம் இல்லாத ஒரு பணி, ஒரு ஒரு பணி, ஒரு தன்னார்வ பணி. அதனால அவங்களை ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகா செய்யறாங்க, நேரத்தை செலவிட்டு முன் தயாரிப்பு செய்யறது, அடுத்து இங்க வந்து கிளாஸை நல்ல ஆக்டிவா நடத்துறது, அவங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவ் இந்த படைப்பாற்றல் திறன் இருந்துன்னு சொன்னா விளையாட்டுகள் கேம்ஸ் எல்லாம் அவங்களே உருவாக்குறாங்க. எங்கேயாவது ஒரு கேம் பார்த்தாங்கன்னு சொன்னா அதை அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி வடிவமைக்கிறது அது செய்யற அந்த கேம்ஸ் மூலமாக. எல்லா பாடத்தையும் நம்ம கேம்ஸ் மூலமாக கற்றுக் கொடுக்க முடியும், வேர்ட் கேம் அல்லது ஆக்ஷன் கேம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா பல ஆசிரியர்கள் வந்து அந்த நேரத்துலதான் புத்தகத்தை கொண்டு வந்து வாசிக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அதனால மறைக்கல்வி ஆசிரியர்களும் பெற்றோரும் ஒரு கூட்டு முயற்சியாக எடுத்தாங்கன்னா, நான் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு புக்கும் இறை நம்பிக்கை உருவாக மறைக்கல்வி ஒரு அறிமுகம் நிலிட்டு முன்னாடி நான் அந்த ஒரு ஏறக்குறையற்றின் 10 ஆண்டுகள் திருச்சி சென்ட் பால்ஸ்ல வந்து மறைக்கல்வியல் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். அதனுடைய ஒரு ஃப்ரூட்டாக, அதனுடைய ஒரு விளைவாக சின்ன புஸ்தகம் தான். அதுல இது குறிச்சு மறைக்கல்வி ஆசிரியர்கள் பெற்றோரை ஆண்டுக்கு ஒரு முறையாக சந்திக்க வேண்டும். அவங்க பிள்ளைகளுடைய இண்டிவிஜுவல் பெற்றோரை அந்த பிள்ளைகளோட சேர்த்தோ பிள்ளைகள் இல்லாம அப்ப எப்படி சந்திக்க வேண்டும் என்றும் அதை நான் குறிச்சிருக்கேன். எந்த காரணம் கொண்டு பிள்ளைகளை குறைகளை சொல்லக்கூடாது, குறைகளை சொல்லியாச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் அதாவது எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நல்ல பாசிட்டிவா ஒரு டீச்சருக்கும் பெற்றோருக்கு இடையில ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னா அது பிள்ளைகள்கிட்ட நல்ல தாக்கத்தை செலுத்தும். அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம்னா இன்றைக்கு அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. சில முதல்ல ஆசிரியர்களுக்கு டைம் கிடைக்கணும். அதுக்கு ஒரு வாரத்துல கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது இது பெட்ரோல் டைம் கிடைக்கணும். இன்னொன்னு எங்க பகுதியில எல்லாம் ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த போட்டிகளுடைய விளைவு தான் அது. எல்லா ஊர்லயுமே ஒரு வகையான விளைவுகள் இருக்குது. பிள்ளைகள் வந்து அவங்க எதிர் அணியில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, இவங்களை அவங்களை சந்திக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணி முயற்சி எடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு இடையில உள்ள இந்த மறைக்கிளியர் என்பது இறை நம்பிக்கை பயிற்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஆசிரியருடைய முயற்சி அல்ல. அது ஒரு பங்குடைய முயற்சி மட்டுமல்ல, பெற்றோரும் பெற்றோரும் குடும்பம் சேர்ந்துதான் அந்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து நம்பிக்கை. அடுத்து என்ன பெற்றோர் செய்ய வேண்டியது இன்னொன்று என்னன்னா, பிள்ளைகள் இந்த குழந்தை உலகியல்ல வந்து ஒரு நியதி உண்டு. என்னென்ன குழந்தைகள் அல்ல சின்ன குழந்தைகள் நாம் சொல்வதை செய்ய மாட்டார்கள், நாம் செய்வதைத்தான் செய்வார்கள். அதனால இங்க படிக்கிறதெல்லாம் குடும்பத்துல பிள்ளைகள் வரும்போது படிச்சதுக்கு எதிர்மறையாக நடக்கும்போது அது குழந்தைகளுக்கு பெரிய இடர்ல ஆகிறது மட்டுமில்ல, படிச்சது எல்லாமே மறந்துடும். அன்பு செய்யணும், உண்மையை பேசணும்னு படிப்பாங்க. வீட்டுல வந்தவுடன் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு அன்பு செய்யறதெல்லாம் மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு குடும்பம் வந்து உண்மையிலேயே நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் உருவாக்கம் பற்றி கூட தெரியாது. திருமண பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க, அதுல வந்து குழந்தைகள் உருவாக்கம் வந்து ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், அது போதாது. குழந்தை உருவாக்க பயிற்சி வந்து நிறைய கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அதெல்லாம் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த குழந்தை முன்னால நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய உணர்வுகளை குழந்தைகள் உள்வாங்குவாங்க. ஆமா, நம்முடைய சிந்தனைகளை குழந்தைகள் உள்வாங்குவாங்க. நம்முடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, நம்முடைய நினைப்பை உள்வாங்குவாங்க. அதெல்லாம் பெற்றோருக்கு சொல்லி கொடுத்து குழந்தைகள் வந்தாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். இந்த மாதிரி இப்படி எல்லாம் சேர்ந்து வரும்போதுதான் அந்த குழந்தை வளர்ப்பாக இருந்தாலும் சரிதான், குழந்தையுடைய நம்பிக்கை பயிற்சியா இருந்தாலும் சரிதான், அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்.
3: நன்றி ஃபாதர். குறிப்பா பெற்றோர்களுடைய பங்களிப்பு இந்த பிள்ளைகள் இறை நம்பிக்கையில் வளர அல்லது இந்த மறைக்கல்வியில் வளர எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். அது மட்டுமல்லாமல் மறைக்கல்வி என்பது வெறும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் தான். இப்ப உங்களுடைய மறை மாவட்டத்துல பிள்ளைகளுக்கு என ஒரு மறைக்கல்வி வகுப்பு, பெற்றோர்களுக்கு என ஒரு மறைக்கல்வி வகுப்பு இருப்பதனால் பிள்ளைகள் இயல்பாக அந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு வருகிறார்கள், முடிந்த பிறகு எல்லோரும் செல்கிறார்கள் என்று மிக அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை பற்றி கூறினீர்கள். இந்த நிகழ்வை பார்க்கிற இன்னும் பலரும் இவ்வாறு செயல்படக்கூட இந்த அமர்வு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மிக நன்றி ஃபாதர்.
4: தேங்க்யூ.
3: இனிய இதயங்களே, அருட்தந்தையோடு மிக அழகாக மறைக்கல்வி வகுப்பிலே பெற்றோர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதை நமது வாழ்வாக்க கூட நாம் முயற்சிக்கலாம் என்பதையும் பரிந்துரைக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: அசிசியில் உள்ள தேவதூதர்களின் புனித மரியா பேராலயத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றியதை தொடர்ந்து இளைஞர் பிரதிநிதியான பிரான்சிஸ்கோ வரோனே அவர்கள் திருத்தந்தைக்கு தனது நன்றியை தெரிவித்தார். திருத்தந்தையின் வருகை ஓர் அரவணைப்பு என்றும், பேதுருவின் வாரிசு இறைமக்களுடன் நம்பிக்கைகளிலும் போராட்டங்களிலும் இணைந்து நடக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்றும் அவர் கூறினார். அசிசியில் கூடியிருந்த இளைஞர்கள் சார்பில் பேசிய வரோனே அவர்கள், திருத்தந்தையின் இருப்பு நன்மையை தேர்ந்தெடுக்கவும், நற்செய்தியில் நம்பிக்கை கொள்ளவும், கிறிஸ்துவால் மனித இதயங்களை மாற்ற முடியும் என்று நம்பவும் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது என்று குறிப்பிட்டார். இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் தனிமை மற்றும் பிளவு உணர்வுகளை சுட்டிக்காட்டிய அவர், அசிசியில் பெற்ற அனுபவம் இயேசு அனைவரையும் ஒன்றிணைக்கிறார், எவரும் தனியாக இல்லை என்பதை உணர்த்தியதாக கூறினார். திருத்தந்தையின் ஆயர் விருது வாக்கான இன் எலோ யுனோ அவரில் நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டிய பிரான்சிஸ்கோ வரோனே அவர்கள், கிறிஸ்துவில் எவரும் அந்நியர் அல்லர், எவரும் விளக்கப்பட்டவர்களும் அல்லர் என்றும், அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்றும் கூறினார்.
2: அசிசியில் இளைஞர்களுடனான திருத்தந்தையின் சந்திப்பு தொடங்கிய போது உம்புரியா மற்றும் சார்டீனியா பகுதிகளின் சிறார் பிரான்சிஸ்கன் சபை மாநில தலைவரான அருள் தந்தை மார்கோ வியானல்லி அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களை அன்புடன் வரவேற்றார். இந்த சந்திப்பு புனித வானதூதர்களின் மரியா பேராலயத்திற்கு முன்புள்ள சதுக்கத்தில் நடைபெற்றது. திருத்தந்தையை வரவேற்று உரையாற்றிய அருள் தந்தை வியானல்லி அவர்கள் அசிசியை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் என்று வர்ணித்தார். எளிமை, சகோதரத்துவம் மற்றும் அமைதி ஆகியவற்றின் வழியாக இங்கு நற்செய்தி தொடர்ந்து வாழ்ந்து காட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியாரால் மிகவும் நேசிக்கப்பட்ட போர்சியங்கோலா சிற்றாலயம் நற்செய்தியை தழுவி அமைதியின் கருவிகளாக மாறுவதற்கு மக்களை தூண்டும் புனித இடமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போர்சியங்கோலாவை சுற்றி ஒன்று கூடி நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் சகோதரத்துவத்தின் பயணத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சிறந்த உலகை கட்டி எழுப்புவதில் இளைஞர்கள் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் செயல்பாட்டுடன் பங்கேற்பவர்களாக மாற இந்த சந்திப்பு ஊக்கமளித்ததாக அவர் வலியுறுத்தினார்.
1: இந்த ஆண்டு நவம்பர் 6-8 வரை தென் அமெரிக்க நாடான உருகுவேக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மேற்கொள்ளும் திருத்தூது பயணம் இறையருள், எதிர்நோக்கு மற்றும் புதுப்பித்தலுக்கான தருணமாக கருதி அங்குள்ள உள்ளூர் திரு அவை திருத்தந்தையை வரவேற்க தயாராகி வருகிறது. இந்த திருத்தூது பயணம் குறித்து பேசிய உருகுவே ஆயர் பேரவையின் தலைவர் ஆயர் மில்டன் ட்ரகோலி அவர்கள், திருத்தந்தையின் இந்த பயணம் கத்தோலிக்கர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும், திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கவும் உதவும், விலைமதிப்பற்ற கொடை என்று குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தையின் வருகை கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களை தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்க தூண்டும் என்றும், நாடு முழுவதற்கும் அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் செய்தியை வழங்கும் என்றும் ஆயர் கூறியுள்ளார். நவீன உலகோடு உரையாடலில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பு லத்தீன் அமெரிக்காவில் அதிக மதசார்பற்ற நாடுகளில் ஒன்றான உருகுவேக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மரியாதை

0: கிறிஸ்தின் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை கர்தினால் பிட்சபாலா அவர்கள் தெரிவித்தார். நட்பு மற்றும் நம்பிக்கைக்கான உலகளாவிய இல்லத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இத்தாலியின் அசிசிக்கு சென்றிருந்த போது கர்தினால் பிட்சபாலா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அப்பகுதியின் தற்போதைய நிலைமையை போரும் இல்லை அமைதியும் இல்லை என்று விவரித்த அவர், காசா, மேற்கு கரை, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய பகுதிகளில் இடம்பெறும் வன்முறை தொடர்ந்து அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஏற்படும் ஏமாற்றங்கள் மக்கள் மத்தியில் ஆழமான அவநம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன என்றும், இதனால் உண்மையாகவே நல்ல செய்திகள் கிடைக்கும் போது கூட அவற்றை நம்புவது மக்களுக்கு கடினமாகியுள்ளது என்றும் கர்தினால் கவலை தெரிவித்தார். இருப்பினும் உரையாடல், நல்லிணக்கம் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தல் ஆகியவற்றுக்காக தொடர்ந்து உழைக்கும் இளைஞர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வழியாக நம்பிக்கையின் ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 8, புனித டொமினிக் சாமிநாதர். ஸ்பெயின் நாட்டில் கலையொரு ஏகா பகுதியில் வாழ்ந்த ஃபெலிக்ஸ் காஸ்மன் ஜோவன்னா பெற்றோருக்கு கிபி 1170 ஆண்டு பிறந்தார் டொமினிக் சாமிநாதர். தன் பெற்றோரினால் இறை பக்தியோடு வளர்ந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1191 ஆண்டு புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து அருட்குருவானார். கிபி 1191 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது மக்களுக்கு தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களின் பசி தீர்த்தார். காலத்தின் தேவைக்கேற்ப புதிய துறவர சபையினை துவக்க திட்டமிட்ட டொமினிக் சாமிநாதர் கிபி 1215 ஆண்டு போதகர் துறவர சபையினை தொடங்கினார். பெண்களுக்காக புரோயல்லோவில் தனி சபையினை தொடங்கிய டொமினிக் சாமிநாதர் புனித அகுஸ்தினார் துறவர சபையின் விதிமுறைகளை தம் சபைகளின் விதிமுறைகளாக கட்டமைத்தார். பிரான்ஸ் நாட்டில் ஆல்ஃபிஜென்சிய தப்பறை கொள்கையினை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பிய அருட்தந்தை டொமினிக் சாமிநாதர் அம்மக்களுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை எடுத்துரைத்தார். எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு பணிகளை செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்தந்தை டொமினிக் சாமிநாதர் கிபி 1221 ஆண்டு ஆகஸ்ட் 6 நாள் விண்ணகமடைந்தார். இறைவா, உமது இரக்கத்தினை என் மீது திருப்பியேறலும் என்று அனுதினமும் ஜெபித்து மக்களுக்கு பணி

கருணை மனித கண்ணிற்கு புலப்படாத எளிய மணலிலும் தாழ்மையிலும் ஏழ்மையிலும் மிக வீரியமாக வெளிப்படுகிறது. ஆரவாரமற்ற அமைதியில் ஒரு சாதாரண மணல் துகள் கூட அந்த அன்னையின் அருளால் எப்படி ஒரு வாழ்வாதார புகலிடமாக மாறுகிறது என்பதன் உன்னத அடையாளமே அதிசய மணல் மாதா. இந்த திருப்பெயரின் உட்பொருளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவம் ஒளிந்திருப்பதை உணரலாம். அதிசயம் என்பது மனித அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவனின் செயலை குறிக்கிறது. மணல் என்பது இயற்கையின் எளிமையையும் நம்மை படைத்த இறைவனின் முன் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற தாழ்மையையும் உணர்த்துகிறது. இந்த இரண்டிற்கும் நடுவே கருணையின் ஊற்றாக அன்னை மரியாள் வீற்றிருப்பதால் அவர் அதிசய மணல் மாதா என்று போற்றப்படுகிறார். எளிய மணலில் கூட அற்புதம் செய்ய முடியும் என்பதே நமக்கு தரும் மாபெரும் செய்தியாகும். உலகம் எதை பயனில்லாதது என்றும் எதை அற்பமானது என்றும் கருதி தள்ளுகிறதோ அதையே அன்னை மரியாள் தன் அருட்கரங்களால் தொட்டு புனிதப்படுத்துகிறார். வறண்ட பாலைவனமாக தோன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளி மணலாய் நாம் சிதறி கிடந்தாலும் அந்த தாய் நம்மை தேடி வந்து நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குகிறார் என்பதற்கு இந்த பெயரே சான்றாகும். திருச்சபையின் மரபில் கடலோர பகுதிகளில் மணல் சார்ந்த இடங்களிலும் அன்னை மரியாள் காட்சியளித்தது அல்லது அன்னை மரியாளின் சிலைகள் மணலிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகளே இத்தகைய பக்தி முறைகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன. கடல் அலைகளால் சூழப்பட்ட மணல் எப்படி தன்னை தாழ்த்தி கொள்கிறதோ அதே போல தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்த அன்னை மரியாளின் தாழ்மையை இந்த மணல் என்ற சொல் நமக்கு தியானிக்க வைக்கிறது. அதிசய மணல் மாதாவின் வரலாற்று தொன்மை தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பில் அமைந்துள்ள அதிசய மணல் மாதா திருத்தலம் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றின் வேர்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதற்கு ஒரு சான்றாகும். செம்மணல் குன்றுகளும் பனை மரங்களும் தருவை எனப்படும் ஏரியும் சூழ்ந்த இயற்கையான சூழலில் அன்னை மரியாளின் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. கிபி முதலாம் நூற்றாண்டில் புனித தோமையார் கேரளா வழியாக தமிழகம் வந்தபோது பாண்டிய மன்னன் கந்தப்ப ராசாவின் நோயை குணப்படுத்தியதாகவும் அதன் விளைவாக மன்னன் மனம் மாறி அன்னை மரியாளுக்கு கோயில் கட்ட 3 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியதாகவும் வரலாறு கூறுகிறது. இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்காக தானமாக வழங்கப்பட்ட முதல் நிலம் இதுவே என்று கருதப்படுகிறது. மணல் மூடிய அதிசயம். மணல் மூடிய அதிசயம் முன்பு கணக்கன் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் ஒருமுறை பெரும் மணற்புயல் ஏற்பட்டது. அநீதி இழைத்த மன்னனுக்கு மக்களுக்கும் கிடைத்த இறை தண்டனையாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு ஏழை விதவையின் சாபத்தால் ஒட்டுமொத்த கிராமமும் செம்மண்ணால் மூடப்பட்டது. இதில் புனித தோமையார் பனை ஓலையால் கட்டிய அந்த சிறிய ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்தது. பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த இந்த ஆலயம் கிபி 1798 ஒரு இடையர் சிறுவனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. மணல் குன்றுகளுக்கு இடையே வெளிப்பட்ட அன்னை மரியாளின் அந்த எளிய உருவமே அதிசய மணல் மாதா என அழைக்கப்பட தொடங்கியது. புனித தோமையாரும் சிலுவை அடையாளமும் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக அடித்தளம் புனித தோமையாரால் போடப்பட்டது. அவர் அந்த சிறிய ஆலயத்தில் மரத்தினால் ஆன ஒரு சிலுவையை நிறுவி அதன் மேல் INRI என்ற எழுத்துக்களை பொறித்து மக்கள் அங்கு ஜெபிக்க வழிவகை செய்தார். பாண்டிய மன்னன் கந்தப்ப ராசாவிற்கு சபூர் என்ற பெயர் சூட்டி திருமுழுக்கு அளித்த புனித தோமையார் அன்னை மரியாளின் பரிந்துரையால் பல அற்புதங்களை செய்த இடமாக இது இன்றும் போற்றப்படுகிறது. கிபி 16 தமிழகத்தின் தென் கடற்கரை பகுதியில் நற்செய்தி பணியாற்றிய புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டில் தங்கியிருந்த போது இந்த மணல் மாத ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டார். புனித தோமையாரின் வழித்தோன்றல்கள் இங்கே வாழ்வதையும் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயத்தின் சிறப்பையும் அறிந்த அவர் மிகுந்த ஆவலோடு இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து அன்னை மரியாளை வணங்கி மகிழ்ந்தார். இது இத்தலத்தின் வரலாற்று பெருமையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இன்று தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் 16 முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. இத்தலத்தின் சனிக்கிழமை பக்தி மிகவும் புகழ் பெற்றது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி
கேரளா.

ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இங்கு வந்து அன்னையின் அருள் பெறுகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் புனித உணவு இத்தலத்தின் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் 10 நாட்கள் இத்திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி சிலுவை மகிமை பெருவிழாவையும் உள்ளடக்கி 10ஆம் நாள் அன்று நடைபெறும் பிரம்மாண்டமான திருப்பலியுடன் விழா நிறைவு பெறுகிறது. செம்மணல் குன்றுகளுக்கு இடையே அன்னை மரியால் பவனி வரும் காட்சி பார்ப்பவர் கண்களுக்கு பரலோகத்தின் காட்சியையே நினைவூட்டும். அதிசய மணல் மாதா நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே, அநீதி என்பது மணலால் மூடப்படலாம், ஆனால் உண்மையான இறை பற்று எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும். மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது போல நம் வாழ்வில் சோதனைகள் வந்து நம்மை மூடினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரை நம்மை மீண்டும் ஒளியை நோக்கி அழைத்து செல்லும். எளிமையும் தூய்மையும் கொண்டவர்களுக்கு அன்னை மரியாள் என்றும் ஒரு பாதுகாவலராக திகழ்கிறார் என்பதே இத்தலத்தின் மைய செய்தியாகும். பாரம்பரிய நம்பிக்கையின்படி ஒரு காலத்தில் இந்த பகுதி விவசாயம் செய்ய முடியாத வறண்ட மணல் பரப்பாகவும் மக்கள் வறுமையிலும் துயரத்திலும் வாடிய இடமாகவும் இருந்தது. அத்தகைய கடினமான சூழலில் அன்னை மரியாள் தனது மேலான கருணையை அந்த எளிய மணல் வழியாகவே வெளிப்படுத்த தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது. மனிதர்கள் எதை பயனற்றது என்று கருதினார்களோ அந்த மணலையே தனது அருட்கொடையின் அடையாளமாக அன்னை மாற்றியதே இத்தலத்தின் தோற்றத்திற்கு அடிப்படையானது. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இப்பகுதி மக்கள் கொடிய நோய்களாலும் தொடர் வறுமையாலும் பாதிக்கப்பட்டிருந்த காலங்களில் அன்னை மரியாளிடம் தஞ்சம் புகுந்து எளிய ஜபங்களை ஏறெடுத்தனர். அந்த ஜபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மணலுடன் தொடர்புடைய அற்புத குணமடைதல் தொடர்ச்சியாக நடைபெற்றன. நோயுற்றவர்கள் அந்த மணலை நம்பிக்கையுடன் பயன்படுத்திய போது உடல் நலம் பெற்றனர். இந்த தொடர் அதிசயங்களின் காரணமாகவே இவ்விடம் அதிசய மணல் மாதா திருத்தலம் என்று போற்றப்பட தொடங்கியது. இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பே அதன் மணல்தான். மணல் என்பது இயற்கையில் ஒரு சாதாரண பொருள், ஆனால் அது ஜபத்துடன் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் போது அது ஒரு தெய்வீக மருந்தாக மாறுகிறது. விசுவாசம் இருந்தால் கடுகளவு மணலும் மலையை நகர்த்தும் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க பலர் இந்த மணல் வழியாக பெற்ற நன்மைகள் இத்தலத்திற்கு அதிசய மணல் என்ற பெயரை நிலைநிறுத்தியுள்ளன. இது பொருளில் இருக்கும் சக்தி அல்ல, மாறாக அந்த பொருளின் மீது விசுவாசிகள் வைக்கும் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றியாகும். கடற்கரை மணலில் நம் கால் தடங்கள் அழிந்து போகலாம், ஆனால் அந்த மணலில் அன்னை செய்த அற்புதங்கள் ஒருபோதும் அழியாது. நம்முடைய வாழ்க்கை வறண்ட மணல் போல தோன்றினாலும் அன்னை மரியாளின் ஒரு துளி அருட்பார்வைப்பட்டால் அதுவும் பொன்னாக மாறும். எனவே கவலைகளை களைந்து விட்டு அந்த தாயின் பரிந்துரையை நாடுவோம். மணலில் அற்புதம் செய்த தாயே எங்கள் வாழ்வையும் ஒரு புது கவிதையாக மாற்றி அருளும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் செப்டம்பர் 25 முதல் 28 வரை பிரான்சிற்கு மேற்கொள்ள உள்ள திருத்தூது பயணத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டுள்ளது. 4 நாட்கள் மேற்கொள்ளவிருக்கும் இப்பயணத்தில் பாரிஸ், செயின்ட் டெனிஸ், லூர்த் மற்றும் மெட்ஸ் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் திருத்தந்தை பின்னர் ரோம் திரும்புகிறார். செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை மணி 7:50 ரோம் ஃபியூமிச்சினோ பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து திருத்தந்தை புறப்பட்டு காலை 10 மணிக்கு பாரிஸ் ஓர்லி பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைவார். லூர்துவில் தனது முதல் முழுநாள் நிகழ்வுகளை செப்டம்பர் 27 அன்று தொடங்கும் திருத்தந்தை அவர்கள் லூர்து அன்னை திருத்தலத்தின் புனித பெர்னதத் அரங்கில் பிரான்ஸ் ஆயர் பேரவையின் உறுப்பினர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து திருத்தலத்தின் புல்வெளி பகுதியில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். பிரான்சில் திருத்தந்தையின் இறுதி நாளான செப்டம்பர் 28 அன்று மெட்ஸ் நகருக்கு செல்லும் அவர் அங்கு சமயங்களுக்கு இடையிலான சந்திப்பிலும் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக ஐரோப்பாவின் வேர்களுக்கு திரும்புதல் என்ற தலைப்பிலான சந்திப்பிலும் பங்கேற்கிறார். திருத்தந்தையின் பிரான்ஸ் பயணத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள லட்சணையில் பிரான்சின் கோத்திக் பேராலயங்களின் ரோஜா வடிவ வண்ண கண்ணாடி ஜன்னல்களை நினைவூட்டும் வடிவமைப்பு இடம்பெற்றுள்ளது. இது திரு அவையில் நிலவும் ஒன்றிப்பு மற்றும் ஒற்றுமையின் அழகை குறிக்கிறது. லட்சணையின் மையத்தில் இடம்பெற்றுள்ள கூர்மையான கோத்திக் வளைவும் சிலுவையும் இப்பயணத்தின் திருத்தூது மற்றும் வழிபாட்டு பரிமாணத்தை வெளிப்படுத்துகின்றன. தூய ஆவியாரை குறிக்கும் புறா மனித குலத்திற்கான அமைதியின் அடையாளமாக ஒலிவக்கிளையை தனது அழகில் ஏந்தியுள்ளது. நீலம், வெள்ளை, சிவப்பு ஆகிய பிரான்சின் தேசிய நிறங்களுடன் வத்திக்கானின் நிறங்களையும் பிரதிபலிக்கும் மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை ஆகிய நிறங்கள் லட்சணையில் இணைக்கப்பட்டுள்ளன. உலகம் வாழ்வை பெறுவதற்காக என்ற இந்த குறிக்கோள் நம்பிக்கை மற்றும் ஒன்றிப்பிற்கான அழைப்பாகவும் பிரிவினைகளை தாண்டி அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான அழைப்பாகவும் விளக்கப்பட்டுள்ளது.
2: பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீடு துறையால் முன்னெடுக்கப்படும் அனைத்துலக முன்னெடுப்பான கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் முத்தரப்பு கலை விழா கலைஞர்கள், கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள், கலை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பண்பாட்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளுக்கு கலை எவ்வாறு பதிலளிக்க முடியும் என்பதை ஆராய்கிறது. 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் இம்முத்தரப்பு கலை விழா வெனிசில் நிறைவடையும். இதன் ஒரு பகுதியாக கலை கண்காட்சிகள், கலை படைப்புகளுக்கான ஆக்கப்பணிகள், வெளியீடுகள் மற்றும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் இடம்பெறும். பரிவுணர்வு பயிற்சிகள் என்ற தலைப்பிலான இதன் தொடக்க நிகழ்வு ரியோ டி ஜெனீரோ, சாண்டியாகோ, பொஹோட்டோ, பாஸ்டன், மிலான், லிஸ்பன் மற்றும் லுவாண்டா ஆகிய நகரங்களில் நடைபெறவுள்ளது. உயர்கல்வி, மனித உறவுகள் மற்றும் பரிவுணர்வின் பங்கு குறித்து இம்முன்னெடுப்பு ஆராய்வதுடன் மனித வாழ்வின் அடிப்படை மதிப்புகளை பாதுகாப்பதன் பொருள் குறித்த ஆழமான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது.
1: மெக்சிகோவிற்கான தனது பயணத்தின் போது August 5 அன்று திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் அந்நாட்டின் தேசிய அமைதி உரையாடல் பிரதிநிதிகளை சந்தித்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் அமைதியை கட்டியெழுப்ப அவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அனுபவங்களையும் கேட்டறிந்தார். இச்சந்திப்பில் கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், சமய தலைவர்கள், காணாமல் போன தங்கள் அன்புக்குரியவர்களை தேடும் குடும்பத்தினர், காவல்துறை அதிகாரிகள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் மெக்சிகோவின் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். துன்புறுவோரின் மீது இரக்கம் காட்டுவதிலிருந்தே அமைதி தொடங்குகிறது என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் காணாமல் போன தனது மகனை தேடும் ஒரு தாயின் சாட்சியத்தை சுட்டிக்காட்டியதுடன் அமைதி என்பது பொறுமையுடன் நாள்தோறும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பணியாகும் என்றும் நினைவூட்டினார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலகின் பிற பகுதிகளுக்கும் இவர்களின் அனுபவம் ஊக்கமளிக்க கூடும் என்றும் தங்கள் முயற்சிகளில் மனம் தளர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
2: சிக்னிஸ் உலக மாநாட்டின் 3rd மற்றும் இறுதி நாள் காலை அமர்வு திரு அவைக்கும் சமூகத்திற்கும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் ஆற்றி வரும் இன்றியமையாத பங்களிப்பை எடுத்துரைத்தது. உலகெங்கிலும் உள்ள அருள் சகோதரிகளுடன் இணைந்து பணியாற்றிய தனது அனுபவங்களை கான்ராட் என் ஹில்டன் அறக்கட்டளையின் திட்ட செயல்பாடுகளுக்கான இணை தலைவரும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் முன்னெடுப்பின் தலைவருமான முனைவர் அருள் சகோதரி ஜேன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். 2026 August 6 அன்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற மாநாட்டில் தகவல் தொடர்பு பணியாளர்களிடம் உரையாற்றிய அவர் 2 முக்கிய முன்னெடுப்புகளை எடுத்துரைத்தார். தகவல் தொடர்புக்கான திருப்பிடத்துறையால் செயல்படுத்தப்படும் பெந்தகோஸ்தே திட்டம் கத்தோலிக்க அருள் சகோதரிகளை இணைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் குரல்களை வலுப்படுத்துகிறது. மேலும் விஸ்டம் கால்ஸ் திட்டம் அருள் சகோதரிகளையும் வணிக ஊடக தளங்களையும் இணைக்கிறது என்று குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 8, புனித டொமினிக் சாமிநாதர். ஸ்பெயின் நாட்டில் கலையொரு ஏகா பகுதியில் வாழ்ந்த ஃபெலிக்ஸ் காஸ்மன் ஜோவன்னா பெற்றோருக்கு கிபி 1170 ஆண்டு பிறந்தார் டொமினிக் சாமிநாதர். தன் பெற்றோரினால் இறை பக்தியோடு வளர்ந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1191 ஆண்டு புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து அருட்குருவானார். கிபி 1191

0: ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது மக்களுக்கு தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களின் பசி தீர்த்தார். காலத்தின் தேவைக்கேற்ப புதிய துறவர சபையினை துவக்க திட்டமிட்ட தோம்னிக் சாமிநாதர் கிபி 1215 ஆண்டு போதகர் துறவர சபையினை தொடங்கினார். பெண்களுக்காக புரோயல்லோவில் தனி சபையினை தொடங்கிய தோம்னிக் சாமிநாதர் புனித அகுஸ்தீனார் துறவர சபையின் விதிமுறைகளை தம் சபைகளின் விதிமுறைகளாக கட்டமைத்தார். பிரான்ஸ் நாட்டில் ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையினை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பிய அருட்தந்தை தோம்னிக் சாமிநாதர் அம்மக்களுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை எடுத்துரைத்தார். எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு பணிகளை செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்தந்தை தோம்னிக் சாமிநாதர் கிபி 1221 ஆண்டு ஆகஸ்ட் 6 நாள் விண்ணகமடைந்தார். இறைவா, உமது இரக்கத்தினை என் மீது திருப்பியேறலும் என்று அனுதினமும் ஜெபித்து மக்களுக்கு பணி செய்த அருட்தந்தை தோம்னிக் சாமிநாதரை திருத்தந்தை 9 கிரகோரியார் கிபி 1234 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித தோம்னிக் சாமிநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மையில் வாடுகின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்.
1: அதிசயம் அனல் மாதா, அன்னை மரியாளின் மாண்பும் மகிமையும் வெறும் பிரம்மாண்டமான ஆலயங்களிலும் கலைநயமிக்க சிலைகளிலும் மட்டுமே அடங்கிவிடுவது இல்லை. சில நேரங்களில் அந்த தாயின் கருணை மனித கண்ணிற்கு புலப்படாத எளிய மணலிலும் தாழ்மையிலும் ஏழ்மையிலும் மிக வீரியமாக வெளிப்படுகிறது. ஆரவாரமற்ற அமைதியில் ஒரு சாதாரண மணல் துகள் கூட அந்த அன்னையின் அருளால் எப்படி ஒரு வாழ்வாதார புகலிடமாக மாறுகிறது என்பதன் உன்னத அடையாளமே அதிசய மணல் மாதா. இந்த திருப்பெயரின் உட்பொருளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவம் ஒளிந்திருப்பதை உணரலாம். அதிசயம் என்பது மனித அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவனின் செயலை குறிக்கிறது. மணல் என்பது இயற்கையின் எளிமையையும் நம்மை படைத்த இறைவனின் முன் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற தாழ்மையையும் உணர்த்துகிறது. இந்த இரண்டிற்கும் நடுவே கருணையின் ஊற்றாக அன்னை மரியாள் வீற்றிருப்பதால் அவர் அதிசய மணல் மாதா என்று போற்றப்படுகிறார். எளிய மணலில் கூட அற்புதம் செய்ய முடியும் என்பதே நமக்கு தரும் மாபெரும் செய்தியாகும். உலகம் எதை பயனில்லாதது என்றும் எதை அற்பமானது என்றும் கருதி தள்ளுகிறதோ அதையே அன்னை மரியாள் தன் அருட்கரங்களால் தொட்டு புனிதப்படுத்துகிறார். வறண்ட பாலைவனமாக தோன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளி மணலாய் நாம் சிதறி கிடந்தாலும் அந்த தாய் நம்மை தேடி வந்து நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குகிறார் என்பதற்கு இந்த பெயரே சான்றாகும். திருச்சபையின் மரபில் கடலோர பகுதிகளில் மணல் சார்ந்த இடங்களிலும் அன்னை மரியாள் காட்சியளித்தது அல்லது அன்னை மரியாளின் சிலைகள் மணலிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகளே இத்தகைய பக்தி முறைகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன. கடல் அலைகளால் சூழப்பட்ட மணல் எப்படி தன்னை தாழ்த்தி கொள்கிறதோ அதே போல தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்த அன்னை மரியாளின் தாழ்மையை இந்த மணல் என்ற சொல் நமக்கு தியானிக்க வைக்கிறது. அதிசய மணல் மாதாவின் வரலாற்று தொன்மை தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பில் அமைந்துள்ள அதிசய மணல் மாதா திருத்தலம் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றின் வேர்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதற்கு ஒரு சான்றாகும். செம்மணல் குன்றுகளும் பனை மரங்களும் தருவை எனப்படும் ஏரியும் சூழ்ந்த இயற்கையான சூழலில் அன்னை மரியாளின் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. கிபி 1000 புனித தோமையார் கேரளா வழியாக தமிழகம் வந்தபோது பாண்டிய மன்னன் கந்தப்ப ராசாவின் நோயை குணப்படுத்தியதாகவும் அதன் விளைவாக மன்னன் மனம் மாறி அன்னை மரியாளுக்கு கோயில் கட்ட 3 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியதாகவும் வரலாறு கூறுகிறது. இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்காக தானமாக வழங்கப்பட்ட முதல் நிலம் இதுவே என்று கருதப்படுகிறது. மணல் மூடிய அதிசயம். மணல் மூடிய அதிசயம் முன்பு கணக்கன் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் ஒருமுறை பெரும் மணற்புயல் ஏற்பட்டது. அநீதி இழைத்த மன்னனுக்கு மக்களுக்கும் கிடைத்த இறை தண்டனையாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு ஏழை விதவையின் சாபத்தால் ஒட்டுமொத்த கிராமமும் செம்மண்ணால் மூடப்பட்டது. இதில் புனித தோமையார் பனை ஓலையால் கட்டிய அந்த சிறிய ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்தது. பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த இந்த ஆலயம் கிபி 1798 ஒரு இடையர் சிறுவனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. மணல் குன்றுகளுக்கு இடையே வெளிப்பட்ட அன்னை மரியாளின் அந்த எளிய உருவமே அதிசய மணல் மாதா என அழைக்கப்பட தொடங்கியது. புனித தோமையாரும் சிலுவை அடையாளமும் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக அடித்தளம் புனித தோமையாரால் போடப்பட்டது. அவர் அந்த சிறிய ஆலயத்தில் மரத்தினால் ஆன ஒரு சிலுவையை நிறுவி அதன் மேல் INRI என்ற எழுத்துக்களை பொறித்து மக்கள் அங்கு ஜெபிக்க வழிவகை செய்தார். பாண்டிய மன்னன் கந்தப்பராசாவிற்கு சபூர் என்ற பெயர் சூட்டி திருமுழுக்கு அளித்த புனித தோமையார் அன்னை மரியாளின் பரிந்துரையால் பல அற்புதங்களை செய்த இடமாக இது இன்றும் போற்றப்படுகிறது. கிபி 16 தமிழகத்தின் தென் கடற்கரை பகுதியில் நற்செய்தி பணியாற்றிய புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டில் தங்கியிருந்த போது இந்த மணல் மாத ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டார். புனித தோமையாரின் வழித்தோன்றல்கள் இங்கே வாழ்வதையும் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயத்தின் சிறப்பையும் அறிந்த அவர் மிகுந்த ஆவலோடு இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து அன்னை மரியாளை வணங்கி மகிழ்ந்தார். இது இத்தலத்தின் வரலாற்று பெருமையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இன்று தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் 16 முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. இத்தலத்தின் சனிக்கிழமை பக்தி மிகவும் புகழ் பெற்றது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இங்கு வந்து அன்னையின் அருள் பெறுகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் புனித உணவு இத்தலத்தின் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் 10 இத்திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி சிலுவை மகிமை பெருவிழாவையும் உள்ளடக்கி 10 அன்று நடைபெறும் பிரம்மாண்டமான திருப்பலியுடன் விழா நிறைவு பெறுகிறது. செம்மணல் குன்றுகளுக்கு இடையே அன்னை மரியாள் பவனி வரும் காட்சி பார்ப்பவர் கண்களுக்கு பரலோகத்தின் காட்சியையே நினைவூட்டும். அதிசய மணல் மாதா நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே, அநீதி என்பது மணலால் மூடப்படலாம், ஆனால் உண்மையான இறைப்பற்று எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும். மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது போல நம் வாழ்வில் சோதனைகள் வந்து நம்மை மூடினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரை நம்மை மீண்டும் ஒளியை நோக்கி அழைத்து செல்லும். எளிமையும் தூய்மையும் கொண்டவர்களுக்கு அன்னை மரியாள் என்றும் ஒரு பாதுகாவலராக திகழ்கிறார் என்பதே இத்தலத்தின் மைய செய்தியாகும். பாரம்பரிய நம்பிக்கையின்படி ஒரு காலத்தில் இந்த பகுதி விவசாயம் செய்ய முடியாத வறண்ட மணல் பரப்பாகவும் மக்கள் வறுமையிலும் துயரத்திலும் வாடிய இடமாகவும் இருந்தது. அத்தகைய கடினமான சூழலில் அன்னை மரியாள் தனது மேலான கருணையை அந்த எளிய மணல் வழியாகவே வெளிப்படுத்த தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது. மனிதர்கள் எதை பயனற்றது என்று கருதினார்களோ அந்த மணலையே தனது அருட்கொடையின் அடையாளமாக அன்னை மாற்றியதே இத்தலத்தின் தோற்றத்திற்கு அடிப்படையானது. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இப்பகுதி மக்கள் கொடிய நோய்களாலும் தொடர் வறுமையாலும் பாதிக்கப்பட்டிருந்த காலங்களில் அன்னை மரியாளிடம் தஞ்சம் புகுந்து எளிய ஜபங்களை ஏறெடுத்தனர். அந்த ஜபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மணலுடன் தொடர்புடைய அற்புத குணமடைதல் தொடர்ச்சியாக நடைபெற்றன. நோயுற்றவர்கள் அந்த மணலை நம்பிக்கையுடன் பயன்படுத்திய போது உடல் நலம் பெற்றனர். இந்த தொடர் அதிசயங்களின் காரணமாகவே இவ்விடம் அதிசய மணல் மாதா திருத்தலம் என்று போற்றப்பட தொடங்கியது. இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பே அதன் மணல்தான். மணல் என்பது இயற்கையில் ஒரு சாதாரண பொருள், ஆனால் அது ஜபத்துடன் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் போது அது ஒரு தெய்வீக மருந்தாக மாறுகிறது. விசுவாசம் இருந்தால் கடுகளவு மணலும் மலையை நகர்த்தும் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க பலர் இந்த மணல் வழியாக பெற்ற நன்மைகள் இத்தலத்திற்கு அதிசய மணல் என்ற பெயரை நிலைநிறுத்தியுள்ளன. இது பொருளில் இருக்கும் சக்தி அல்ல, மாறாக அந்த பொருளின் மீது விசுவாசிகள் வைக்கும் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றியாகும். கடற்கரை மணலில் நம் கால் தடங்கள் அழிந்து போகலாம், ஆனால் அந்த மணலில் அன்னை செய்த அற்புதங்கள் ஒருபோதும் அழியாது. நம்முடைய வாழ்க்கை வறண்ட மணல் போல தோன்றினாலும் அன்னை மரியாளின் ஒரு துளி அருட்பார்வைப்பட்டால் அதுவும் பொன்னாக மாறும். எனவே கவலைகளை களைந்துவிட்டு அந்த தாயின் பரிந்துரையை நாடுவோம். மணலில் அற்புதம் செய்த தாயே எங்கள் வாழ்வையும் ஒரு புது கவிதையாக மாற்றி அருளும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் செப்டம்பர் 25 முதல் 28 வரை பிரான்சிற்கு மேற்கொள்ள உள்ள திருத்தூது பயணத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டுள்ளது. 4 நாட்கள் மேற்கொள்ளவிருக்கும் இப்பயணத்தில் பாரிஸ், செயின்ட் டெனிஸ், லூர்த் மற்றும் மெட்ஸ் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் திருத்தந்தை பின்னர் ரோம் திரும்புகிறார். செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை மணி 7:50 ரோம் ஃபியூமிச்சினோ பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து திருத்தந்தை புறப்பட்டு காலை 10 மணிக்கு பாரிஸ் ஓர்லி பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைவார். லூர்துவில் தனது முதல் முழுநாள் நிகழ்வுகளை செப்டம்பர் 27 அன்று தொடங்கும் திருத்தந்தை அவர்கள் லூர்து அன்னை திருத்தலத்தின் புனித பெர்னதத் அரங்கில் பிரான்ஸ் ஆயர் பேரவையின் உறுப்பினர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து திருத்தலத்தின் புல்வெளி பகுதியில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். பிரான்சில் திருத்தந்தையின் இறுதி நாளான செப்டம்பர் 28 அன்று மெட்ஸ் நகருக்கு செல்லும் அவர் அங்கு சமயங்களுக்கு இடையிலான சந்திப்பிலும் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக ஐரோப்பாவின் வேர்களுக்கு திரும்புதல் என்ற தலைப்பிலான சந்திப்பிலும் பங்கேற்கிறார். திருத்தந்தையின் பிரான்ஸ் பயணத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள லட்சணையில் பிரான்சின் கோத்திக் பேராலயங்களின் ரோஜா வடிவ வண்ண கண்ணாடி ஜன்னல்களை நினைவூட்டும் வடிவமைப்பு இடம்பெற்றுள்ளது. இது திரு அவையில் நிலவும் ஒன்றிப்பு மற்றும் ஒற்றுமையின் அழகை குறிக்கிறது. லட்சணையின் மையத்தில் இடம்பெற்றுள்ள கூர்மையான கோத்திக் வளைவும் சிலுவையும் இப்பயணத்தின் திருத்தூது மற்றும் வழிபாட்டு பரிமாணத்தை வெளிப்படுத்துகின்றன. தூய ஆவியாரை குறிக்கும் புறா மனித குலத்திற்கான அமைதியின் அடையாளமாக ஒலிவ கிளையை தனது அழகில் ஏந்தியுள்ளது. நீலம், வெள்ளை, சிவப்பு ஆகிய பிரான்சின் தேசிய நிறங்களுடன் வத்திக்கானின் நிறங்களையும் பிரதிபலிக்கும் மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை ஆகிய நிறங்கள் லட்சணையில் இணைக்கப்பட்டுள்ளன. உலகம் வாழ்வை பெறுவதற்காக என்ற இந்த குறிக்கோள் நம்பிக்கை மற்றும் ஒன்றிப்பிற்கான அழைப்பாகவும் பிரிவினைகளை தாண்டி அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான அழைப்பாகவும் விளக்கப்பட்டுள்ளது.
2: பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீடு துறையால் முன்னெடுக்கப்படும் அனைத்துலக முன்னெடுப்பான கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் முத்தரப்பு கலை விழா கலைஞர்கள், கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள், கலை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பண்பாட்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளுக்கு கலை எவ்வாறு பதிலளிக்க முடியும் என்பதை ஆராய்கிறது. 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் இம்முத்தரப்பு கலை விழா வெனிஸில் நிறைவடையும். இதன் ஒரு பகுதியாக கலை கண்காட்சிகள், கலை படைப்புகளுக்கான ஆக்கப்பணிகள், வெளியீடுகள் மற்றும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் இடம்பெறும். பரிவுணர்வு பயிற்சிகள் என்ற தலைப்பிலான இதன் தொடக்க நிகழ்வு ரியோ டி ஜெனீரோ, சாண்டியாகோ, பொஹோட்டோ, பாஸ்டன், மிலான், லிஸ்பன் மற்றும் லுவாண்டா ஆகிய நகரங்களில் நடைபெறவுள்ளது. உயர்கல்வி, மனித உறவுகள் மற்றும் பரிவுணர்வின் பங்கு குறித்து இம்முன்னெடுப்பு ஆராய்வதுடன் மனித வாழ்வின் அடிப்படை மதிப்புகளை பாதுகாப்பதன் பொருள் குறித்த ஆழமான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது.
1: மெக்சிகோவிற்கான தனது பயணத்தின் போது August 5 அன்று திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் அந்நாட்டின் தேசிய அமைதி உரையாடல் பிரதிநிதிகளை சந்தித்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் அமைதியை கட்டி எழுப்ப அவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அனுபவங்களையும் கேட்டறிந்தார். இச்சந்திப்பில் கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், சமய தலைவர்கள், காணாமல் போன தங்கள் அன்புக்குரியவர்களை தேடும் குடும்பத்தினர், காவல்துறை அதிகாரிகள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் மெக்சிகோவின் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். துன்புறுவோரின் மீது இரக்கம் காட்டுவதிலிருந்தே அமைதி தொடங்குகிறது என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் காணாமல் போன தனது மகனை தேடும் ஒரு தாயின் சாட்சியத்தை சுட்டிக்காட்டியதுடன் அமைதி என்பது பொறுமையுடன் நாள்தோறும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பணியாகும் என்றும் நினைவூட்டினார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலகின் பிற பகுதிகளுக்கும் இவர்களின் அனுபவம் ஊக்கமளிக்கக்கூடும் என்றும் தங்கள் முயற்சிகளில் மனம் தளர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
2: சிக்னிஸ் உலக மாநாட்டின் 3rd மற்றும் இறுதி நாள் காலை அமர்வு திரு அவைக்கும் சமூகத்திற்கும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் ஆற்றி வரும் இன்றியமையாத பங்களிப்பை எடுத்துரைத்தது. உலகெங்கிலும் உள்ள அருள் சகோதரிகளுடன் இணைந்து பணியாற்றிய தனது அனுபவங்களை கான்ராட் என் ஹில்டன் அறக்கட்டளையின் திட்ட செயல்பாடுகளுக்கான இணை தலைவரும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் முன்னெடுப்பின் தலைவருமான முனைவர் அருள் சகோதரி ஜேன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். 2026 August 6 அன்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற மாநாட்டில் தகவல் தொடர்பு பணியாளர்களிடம் உரையாற்றிய அவர் 2 முக்கிய முன்னெடுப்புகளை எடுத்துரைத்தார். தகவல் தொடர்புக்கான திருப்பிடத்துறையால் செயல்படுத்தப்படும் பெந்தகோஸ்தே திட்டம் கத்தோலிக்க அருள் சகோதரிகளை இணைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் குரல்களை வலுப்படுத்துகிறது. மேலும் விஸ்டம் கால்ஸ் திட்டம் அருள் சகோதரிகளையும் வணிக ஊடக தளங்களையும் இணைக்கிறது என்று குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.